அவை வச அபியானார் சபத் ஜதும் ஆப்பா சுனியே ஓதே எக் எக் பங்க்தி வாலே